0: ரீகல் ஜுவல்லர்ஸ்.
1: ரீகல் ஜுவல்லர்ஸ் மாவூர் ரோட் கோழிக்கோடு. இன்னத்தை ஸ்வர்ண விழா
2: பிராயோஜகர் ரீகல் ஜுவல்லர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் ரீகல் ஜுவல்லர்ஸ் திருச்சூர் எடப்பாள் கூட்டநாடு கொச்சி திருவனந்தபுரம் அண்ட் கோழிக்கோடு.
3: കേരളത്തിൽ ഇന്ന് സ്വർണ്ണ വ്യാപാരം നടക്കുന്നത് ഗ്രാമിന് 13,710 രൂപയ്ക്കും പവന് 109,680 രൂപയ്ക്കുമാണ്. റീഗൽ ജ്വല്ലറി ഗോൾഡ് റേറ്റ് കേൾക്കാം നാളെ.

கட்டணம் போட்டு கட்டணம் சொன்ன வாடா, எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா இருடா. ரேசில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி, வத்தி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு. நிறைய பெருவும் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டு கொண்டாடோய். உப்பு பட்டணம் போட்டி கட்டண சொன்னவாடா, எங்க கட்டட சிங்க கட்டட சும்மா இருடா இருடா.

0: பலவட்டம் ஹரிக்கின்ற நமக்கு.
1: ஆமா சரிதான், அது முறைதான், இது தொடர் கதை அல்லவா.
0: ஒட்டி பட்டணம் ஒட்டி கட்டணம் சொன்ன மாட்டா, எங்க கட்டளம் சிங்க கட்டளம் சும்மா இருடாசில். நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி, லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய சொந்தமாக்கி போட்டி
2: கட்டுவோண்டா.
0: தூக்கி கட்டிய போரின் காரில் நாடு நெட்டி தீரிப்பாய்.